0: The bigger conversation is about taking that roar back home.
1: What it would take for India, Chennai to host events like the Le Mans series in India. And my wish is to see these events come to India.
0: Ajith wants India, and Chennai in particular, to host races of this scale. And Vijay's visit to Silverstone could offer a first-hand look at the infrastructure, scale and sporting ecosystem needed to make that ambition a reality. It is a striking crossover. Two of Tamil cinema's biggest stars, now connected not by cinema, but by their love for motorsport. 34 years of knowing each other, decades of fan rivalry. And this time, no box office battle. Just two stars, backing a shared ambition. To see India and Chennai take its place on the global motorsport map. Bureau Report, NDTV.
2: In other news, politics has erupted over Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay's UK visit. During the visit, he waved the ceremonial green flag to start the Michelin Le Mans Cup race at Silverstone in the United Kingdom. As actor Ajith Kumar took part in the fifth round of the 2026 championship, now DMK has raised questions on CM Vijay's UK visit and said that farmers in the state are facing issues, but Vijay is travelling to UK. DMK further took a dig and said that Vijay is not there for work, but for sake of his friend. Meanwhile, AIA DMK chief EPS has also questioned Vijay over his UK visit and said that no far any pictures of his investment, the opportunities and the meetings which have come, but few pictures of one event is only out.
3: சட்டமன்றத்திற்கு இன்று முதலமைச்சராக இருக்கிற விஜய் இன்றுக்கு லண்டன் போயிருக்கிறார். குறுவை பயிர் செத்து போய்விட்டது, சம்பாவுக்கு தண்ணி திறக்கவில்லை, விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறது, மீனவர் பிரச்சனை இருக்கிறது, நாடு முழுவதும் பிரச்சனை இருக்கிறது. முதலீட்டை ஈர்ப்பதற்கு இந்த முந்திரி குட்டைக்கு ஒன்றும் இப்போ அவசரம் தேவையில்லை.
4: Friends sake.
5: இந்த சூழ்நிலை என்ன? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. எல்லா உணவுப் பொருள் விலையும் உயர்ந்து விட்டது. 20% உயர்ந்து விட்டது பத்திரிகை செய்தி. அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு முதலமைச்சர் தொழில் முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்று வெளிநாடு சென்றிருக்கிறார். நான் கூட நினைச்சோம் பரவாயில்ல, வந்த உடனே வெளிநாட்டுக்கு போறாரு, தொழில் முதலீட்டை ஈர்த்து தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்கி பொருளாதாரம் ஏற்றப்படும், வேலை இளைஞர்களுக்கு வேலையாகி கிடைக்கும்னு. ஆனால் இன்றைக்கு பத்திரிகையில் பார்க்கும்போது போட்டோ மாறி வந்திருக்குது. யாரோட போட்டாலும் நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. தொழில் முதலீட்டை எப்படி ஈர்க்கிறான்னு பாருங்க.
2: We're slipping into a quick short break, but come right back. Lots more lineup for you here on NDTV.
6: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
7: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
8: NDTV's big splash at Apple event. NDTV at Apple's biggest upgrade. NDTV app in Apple Global Showcase. NDTV makes it to the world's biggest tech moment. NDTV app is the most trusted. NDTV, when it really matters.
9: 5 hours to go for all of DKS's dreams to come true. I'm going to try and get more into the crowds. Here are the pictures, Siddaramaiah.
10: NDTV stands completely engaged with Karnataka.
11: High rate, check the audio.
9: Let's do it. Let's start.
12: Breaking story, we're jumping straight into it.
9: We've got a picture of the letter. What is in your letter? You can never predict what's going to happen in Tamil Nadu politics.
13: 21 days in Kashmir. Unfiltered list of things I saw and observed on the ground.
9: Very special ground report from the line of control. There were some children who've lost limbs in the shelling.
14: For a country that has fought so many wars in the mountains and at high altitude.
13: We're standing on the Indian Navy's newest warship.

0: Global Motorsport Calendar.
1: The LMP3 Pro-Am pole position.
0: Vijay waves the green flag at the Michelin Le Mans Cup, cheering on Indian drivers taking on the international field, including former Formula One driver Naren Karthikeyan and Aditya Patel. And while the engines roar at Silverstone, the bigger conversation is about taking that roar back home.
2: What it would take for India, Chennai to host events like the Le Mans series in India. And my wish is to see these events come to India.
0: Arjit wants India, and Chennai in particular, to host races of this scale. And Vijay's visit to Silverstone could offer a first-hand look at the infrastructure, scale and sporting ecosystem needed to make that ambition a reality. It is a striking crossover. Two of Tamil cinema's biggest stars, now connected not by cinema, but by their love for motorsport. 34 years of knowing each other, decades of fan rivalry. And this time, no box office battle, just two stars, backing a shared ambition. To see India and Chennai take its place on the global motorsport map. Bureau Report, NDTV.
3: In other news, politics has erupted over Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay's UK visit. During the visit, he waved the ceremonial green flag to start the Michelin Le Mans Cup race at Silverstone in the United Kingdom. As actor Ajit Kumar took part in the fifth round of the 2026 championship, now DMK has raised questions on CM Vijay's UK visit and said that farmers in the state are facing issues, but Vijay is travelling to UK. DMK further took a dig and said that Vijay is not there for work, but for sake of his friend. Meanwhile, AIA DMK chief EPS has also questioned Vijay over his UK visit and said that no far any pictures of his investment, the opportunities and the meetings which have come, but few pictures of one event is only out.
4: சட்டமன்றத்திற்கு இன்று முதலமைச்சராக இருக்கிற விஜய் இன்றுக்கு லண்டன் போயிருக்கிறார். குறுவை பயிர் செத்து போய்விட்டது, சம்பாவுக்கு தண்ணி திறக்கவில்லை, விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறது, மீனவர் பிரச்சனை இருக்கிறது, நாடு முழுவதும் பிரச்சனை இருக்கிறது. முதலீட்டை ஈர்ப்பதற்கு இந்த முந்திரி குட்டைக்கு ஒன்றும் இப்போ அவசரம் தேவையில்லை.
5: முதலமைச்சர் தொழில் முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்று வெளிநாடு சென்றிருக்கிறார். நாங்க கூட நினைச்சோம் பரவாயில்ல, வந்த உடனே வெளிநாட்டுக்கு போறாரு, தொழில் முதலீட்டை ஈர்த்து தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்கி பொருளாதார மேற்றப்படும், வேலை இளைஞர்களுக்கு வேலை ஆகி கிடைக்கும்னு. ஆனா இன்றைக்கு பத்திரிகையில பார்க்கும்போது போட்டோ மாறி வந்திருக்குது. யாரோட போட்டோ நீங்களே முடிவு பண்ணீங்க, தொழில் முதலீட்டை எப்படி ஈர்க்கிறான்னு பாருங்க.
3: We're slipping into a quick short break, but come right back. Lots more lineup for you here on NDTV.
6: New rules of engagement. Ambitions crossing borders. Voices refusing to wait their turn. India is chasing gears. Faster. Bolder. More restless. It doesn't stop. Neither do we. NDTV. When it really matters.
7: Launch control, 0 to 100.
8: This isn't just about cars and bikes. This is about how you move.
9: This car makes no sense, yet it makes every sense.
10: What we are sitting inside is a Joby powered air taxi.
8: Your friend said, yeah, Lily. We said, maybe not. Hi, my name is Siddharth Sharma. I'm your NDTV Automate, your ultimate guide into the world of automobiles and mobility.
6: He has tracked the pulse of power from Washington to Korea.

0: My vision, my wish is to see these events come to India.
1: Arjit wants India, and Chennai in particular, to host races of this scale. And Vijay's visit to Silverstone could offer a first-hand look at the infrastructure, scale and sporting ecosystem needed to make that ambition a reality. It is a striking crossover. Two of Tamil cinema's biggest stars, now connected not by cinema, but by their love for motorsport. 34 years of knowing each other, decades of fan rivalry. And this time, no box office battle. Just two stars, backing a shared ambition. To see India and Chennai take its place on the global motorsport map. Bureau Report, NDTV.
2: In other news, politics has erupted over Tamil Nadu Chief Minister C. Joseph Vijay's UK visit. During the visit, he waved the ceremonial green flag to start the Michelin Le Mans Cup race at Silverstone in the United Kingdom. As actor Ajit Kumar took part in the fifth round of the 2026 championship, now DMK has raised questions on CM Vijay's UK visit and said that farmers in the state are facing issues, but Vijay is travelling to UK. DMK further took a dig and said that Vijay is not there for work, but for sake of his friend. Meanwhile, AIADMK chief EPS has also questioned Vijay over his UK visit and said that no far any pictures of his investment, the opportunities and the meetings which have come, but few pictures of one event is only out.
3: சட்டமன்றத்திற்கு இன்று முதலமைச்சராக இருக்கிற விஜய் இன்றுக்கு லண்டன் போயிருக்கிறார். குறுவை பயிர் செத்து போய்விட்டது, சம்பாவுக்கு தண்ணி திறக்கவில்லை, விவசாயிகள் பிரச்சனை இருக்கிறது, மீனவர் பிரச்சனை இருக்கிறது, நாடு முழுவதும் பிரச்சனை இருக்கிறது. முதலீட்டை ஈர்ப்பதற்கு இந்த முந்திரி குட்டைக்கு ஒன்றும் இப்போ அவசரம் தேவையில்லை.
4: Friends sake.
5: இந்த சூழல் என்ன? விலைவாசி விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு உயர்ந்து போய்விட்டது. எல்லா உணவுப் பொருள் விலையும் உயர்ந்து விட்டது. 20% உயர்ந்து விட்டது பத்திரிகை செய்தி. அதை பற்றி கவலை இல்லை. இன்றைக்கு முதலமைச்சர் தொழில் முதலீட்டை ஈர்க்க வேண்டும் என்று வெளிநாடு சென்றிருக்கிறார். நான் கூட நினைச்சோம் பரவாயில்ல, வந்த உடனே வெளிநாட்டுக்கு போறாரு, தொழில் முதலீட்டை ஈர்த்து தமிழகத்தில் புதிய தொழில் தொடங்கி பொருளாதாரம் மேற்றப்படும், வேலை இளைஞர்களுக்கு வேலையாகி கிடைக்கும்னு. ஆனால் இன்றைக்கு பத்திரிகையில் பார்க்கும்போது போட்டோ மாறி வந்திருக்குது. யாரோட போட்டால் நீங்களே முடிவு பண்ணீங்க. தொழில் முதலீட்டை எப்படி ஈர்க்கிறான்னு பாருங்க.
2: We're slipping into a quick short break, but come right back. Lots more lineup for you here on NDTV.
6: Hello and welcome to Apple Park. I am so thrilled to be here today. Every day, people around the world rely on our products.
7: Siri AI can find what you need and get more done than ever. And it already works seamlessly with over 300,000 apps.
8: NDTV's big splash at Apple event. NDTV at Apple's biggest upgrade. NDTV app in Apple Global Showcase. NDTV makes it to the world's biggest tech moment. NDTV app is the most trusted. NDTV, when it really matters.
9: 5 hours to go for all of DKS's dreams to come true. I'm going to try and get more into the crowds. Here are the pictures, Siddaramaiah.
10: NDTV stands completely engaged with Karnataka.
11: High rate, check the audio. High rate, check the audio.
9: Let's do it, let's do it, let's start.
12: Breaking story, we're jumping straight into it.
9: We've got a picture of the letter. What is in your letter? You can never predict what's going to happen in Tamil Nadu politics.
13: 21 days in Kashmir. Unfiltered list of things I saw and observed on the ground.
9: Very special ground report from the line of control. There were some children who've lost limbs in the shelling.
14: For a country that has fought so many wars in the mountains and at high altitude.
13: We're standing on the Indian Navy's newest warship.
9: The line of control, Shiv Arun, NDTV.
15: By noon, the world has changed. The headlines tell you what happened.